மலிங்காடு மலிங்காடு ராயின்மாராமராயும் யமாளிங்குருவாமலு ஜினான்குடா ஞங்கள் நான் மழை இனி மாறா மறாலு ஐயோ முறாயும் பாயும் வரா யமாளிங்குருவாமலு ஜினான்குடா.

0: உடாரி மினாராங் உழகாடி ஒரு காபுகாராங் உழாவிடாதாங்காரி எங்கள் வேணுங்கடாங்கடாங் உழாயின் வாகடா ஞங்கரமான் உழகை மினாராங் உழகாடி ஒரு இருகாபுகாராங் உழாவிடாதாங்காரி எங்கள் வேணுங்கடாங்கடாங் உழாயின் வாகடா ஞங்கரமான்
1: யோ 4 p.m. Saturday, World Music Hour, Kinalanga Yolgo Radio.

0: ஜவுடு உண்டு மாறாபுணு ஜுர்கடாபுவண்டாரியான் இண்டு நிண்டு உண்ட உணழே புஞ்சுள் மாறநகி ஜடுடு உண்டு மாறாபுணு ஜுர்கடாபுவண்டாரியான்
1: You book Mark Mbangama, Rock Hour, Wednesday 7 p.m., Thursday 4 p.m., Saturday 8 p.m. Daily Radio, 88.9 FM.

உங்களில் என இருங்க. நாவாய் யாவாய் எப்போ பண்ணான் எங்க வாழ வாழ்வு எப்போ பண்ணான் கடலை கணுக்கி எப்போ எல்லோ எம்பாட இருங்க. என கிழமை என யுலஜி யோ என யுலஜி உங்களை உங்களை என இருங்க. நான் யுலஜி.

0: யோ ஜாக்கி உங்களோட குயிலா யோ உங்க ரேடியோ நப்பாண்டால் வாங்க அந்த மென் தேல் மாப்புறோ யோ லெங்கோன் சுச்சுச்சா
1: தேங்க்யூ.